ஆகத்த பிரம்ஞானிக மர்பரமானந்த பிரம்ஞானிக கார சதானந்த பிரம்ஞானி சுக் சாஜ் நிவாச நானு பிரம்ஞானிக நை விநாஸ் பிரம்ஞானி பிரம்கா பேத்தா பிரம்ஞானி ஏக் சங்கேத்தா பிரம்ஞானிகா உயாச்சியந்த பிரம்ஞானிகா நிர்மலமந்த பிரம்ஞானி ஜிஸ்கரே பிரபாப பிரம்ஞானிகா பட் பிரதாப் பிரம்ஞானிகா தர்ஷ பட் பாகி பாய்ய பிரம்ஞானிகோ பல்பல ஜாய்ய பிரம்ஞானிகோ கோஜே மகேஸ்வரர்

நான் துமரி சரண பூரக பகவான சர்வ பேக்குண்ட முகதுமோக பாய கிரமக்கர்கேகுன்காயனுக்கராய் போகபட்டியாயிருக்கேன் நாம் கிகதா மனு பாயி போஜனுக்கா பிரசங்கீதர்